0: or FM Dunedin.
1: தமிழ் பசங்களா ரெடியா?
2: ஆமே வைபேத்தே.
1: குதூகலமான கொண்டாட்டம் இனி கலாபம் வானொலியில்.
2: ஆமே சவுண்டேத்தே.
3: உலக தமிழர்களுக்காக கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு
1: கேட்க தவறாதீர்கள்.
2: ரெடியா மாமே.
4: வணக்கம் கிரைஸ்ட் சர்ச் மக்களே. இந்த அருமையான மாலை பொழுதுல உங்க எல்லாரோடையும் அரங்கத்துல இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட கூட நம்மளுடைய சூப்பரான பிளேன்ஸ் அரங்கத்துல நம்மளுடைய அழகான பெட்ரோமேக்ஸ் பிரியா இருக்காங்க.
5: வணக்கம் வணக்கம். இப்படி அழகா இருக்கேன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறீங்க, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு?
4: ஒன்னும் வேணாம்
5: பாத்தீங்களா, இதுதான் மக்களே வாழ்க்கை. என்னைக்காச்சும் நம்மளை பார்த்து யாராச்சும் அழகா இருக்கீங்கன்னு சொன்னா நம்மளாலே நம்ப முடியல. நம்ம கத்துக்குவோம், நன்றி சொல்ல கத்துக்குவோம். நன்றி, நான் அழகா
4: இருக்கேன். புரியுது
5: புரியுது, நீங்க உள்கூத்து வச்சு பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வணக்கம் வணக்கம். கிரைஸ்ட் சர்ச் பூங்கா நகரம் இப்படி பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம், ஆனா அப்படி கிடையவே கிடையாது. வின்டர் சீசன்னால வந்து எல்லா மரமும் வந்து மொட்டைக்காக்கா மாதிரி ஆயிட்டு. சொல்லுங்களா அவனியா, உங்களுடைய நாள் எப்படி போணுச்சு இன்னைக்கு?
4: இந்த நாள் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக போச்சு. ஏன்னா வந்து ஐ காட் அ லாட் ஆஃப் திங்ஸ் டன். இன்னைக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது.
5: அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க.
4: என்னாச்சு?
5: இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இன்னைக்கு பண்ணியே தீரறோம்.
4: ஓகே,
5: இன்னையிலேருந்து இதை பண்ண ஆரம்பிக்கிறோம். அது நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு.
4: ஓகே,
5: என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் ஷோ கேட்டேன்.
4: ஓகே,
5: அதில் அவங்க ஸ்பானிஷ் மட்டும்தான் பேசுகிறாங்க. அது வந்து ஒரு ஸ்பானிஷ் மொழி நிகழ்ச்சி, அதுல வந்து ஸ்பானிஷ் மட்டும் தான் பேசுறாங்க, இங்கிலீஷ் வார்த்தை கலக்கவே இல்லை. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மளாம் வந்து தமிழை வாழ வைக்கிறோம் அப்படின்னு. ஆனா நம்மளே வந்து பேசும்போது டேபிள் என்றோம் இதுன்றோம்
4: அதுன்றோம். தங்கிலீஷ் தான் நம்மளுடைய.
5: ஆமா, தங்கிலீஷ் தான். நாங்க என்னமோ பெருமையா நினைச்சிருந்தேன். அதனால நம்ம கலாபம் வானொலியில நம்ம இனிமே முடிஞ்ச அளவுக்கு
4: முயற்சி பண்றோம்,
5: முயற்சி பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபிளா பேசாம முயற்சி பண்ணி தமிழ் வார்த்தையை யோசிச்சு
4: கம்ஃபர்டபிள்னு சொல்லிச்சு அந்த புள்ள.
5: ஆமா, ரொம்ப கம்ஃபர்டபிள் தமிழ்ல என்னது, ரொம்ப உல்லாசமா பேசாம பாத்தீங்களா. ஐ நோ திஸ் வில் பி ஃபன். எனக்கு தெரியும் இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கும் என்று. சரி சொல்லுங்க, உங்களுடைய நாள் எப்படி இருந்தது என்று தமிழில் கதைக்கவும்.
4: கதைக்கிறேன். இந்த நாள் ரொம்பவே அழகான நாளாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அதிகாலையில் எழுந்திக்கணும்னு சில நாட்களாக நான் இது பண்ணி, ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கும் போது நம்மளுடைய நாள் நிறைய நமக்கு நிறைய நேரம் கிடைக்குது. நம்மளுடைய மனது ரொம்ப

0: தெளிவா இருக்கு. அது இல்லாம நம்மளால நிறைய வந்து உபயோகமான விஷயங்களை நம்மளால நிறைய செய்ய முடியுது.
1: அஞ்சு மணிக்கு எதுக்காக எந்திரிச்சீங்க? இந்த மாதிரி ஒரு புது
0: ஒரு நாள் ஆரம்பமா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயமா. ஏன்னா ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அப்படி, அப்ப நம்ம ஊர்ல வந்து சூரிய உதயம் வந்து 11 மணிக்கு தான் இருக்குது, அது வேற விஷயம். பட் ஜென்ரலா ஒரு காலையில எந்திரிக்கும் போது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது.
1: நம்ம ப்ரொடக்டிவிட்டியா
0: நம்மளுடைய
1: உழைப்புகள்.
0: ஆமா
1: சரி,
0: முயற்சி பண்றோம்.
1: ஆமாவா, முயற்சி பண்றோம். எங்களை பார்த்து நீங்க பெருமைப்படணும். அதாவது என்னன்னா, நானுமே வந்து காலையில இந்த மாதிரி எழுந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு இப்படிதான் தோணும். காலையில எப்பெல்லாம் நான் வெளனியா எழுந்திரிக்கிறனோ அப்பெல்லாம் வந்து எனக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளா இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த நாள் வந்து ரொம்ப நீண்டமா போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம சோம்பல் இல்லாம, சோம்பேறித்தனம் இல்லாம, இன்னும் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த நாள்.
0: எஸ் தட் இஸ் 100%.
1: ஆமா, 100%
0: உண்மை.
1: நான் 100% வியாபாரிடா அந்த மாதிரி சேச்சே சூர்யா சொல்லுவார்ல.
0: ஆமா,
1: சோ அதுதான். ஆனா அது ஒரு 3-4 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடும்.
0: அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து அந்த என்ன சொல்றது, விடுமுறை நாட்கள் வரும். விடுமுறை நாட்கள் வந்தோடனே நமக்கு அப்படியே கொஞ்சம் சோம்பல் தட்டி,
1: நைட்ல இன்னைக்கு ஒரு
0: படத்தை பார்க்கலாம், இல்ல ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். சோ என்னன்னா, நேத்து நான் தூங்குறதுமே ஒரு 9:30 மணிக்கே போய் படுத்துட்டேன். 10 மணிக்குள்ள நான் வந்து ஆக்சுவலா தூங்கிட்டேன், இதான் உண்மை. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஆக்சுவலா 5 மணிக்கு அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆக்சுவலா ஒரு 4:45, 4:30 எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு உன்ன அரை மணி நேரம் இருக்கா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு,
1: ஆனா பொதுவாகவே நான் பார்த்துருக்கேன் சில ஃபேமிலி, சில குடும்பங்களில் வந்து 5 மணி இந்த மாதிரிலாம் எழுந்திரிக்கிறவங்க, வெள்ளனியாக எழுந்திரிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் 10 மணிக்கு தூங்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் 7 மணிக்கே பெட்டுக்கு போய் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் அதை ட்ரை பண்ணி பாருங்க.
0: ரொம்ப கஷ்டம்ப்பா,
1: ட்ரை பண்ணுங்க.
0: ஏன்னா நான் தனியாக இப்போ நம்ம நான் மட்டும் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். நமக்கு குடும்பம், குழந்தை, குட்டிகள், புருஷர் எல்லாம் இருக்கும் போது ரொம்ப கஷ்டம்.
1: அது உண்மைதான். இப்ப நான் வந்து ரீசன்ட்லி, இப்ப சமீப காலமாக நான் வந்து ரொம்ப பெருமையா இருக்க, சமீப காலமாக நான் வந்து இப்ப புதுசா ஒரு வீடு மாறிட்டேன். சோ அங்க இருக்கிறனால லைக் இப்படி, அதாவது என்ன சொல்றது, லைக் எல்லாம் வருது. ஓகே, அதாவது ஓகேவும் ஆங்கிலம், ஆங்கிலம் மொழி நம் வாழ்வில் மிகவும் பரமபதம் விளையாடுகிறது.
0: ஆமா, வாயில வந்து ததிந்ததும் போடுது.
1: ஆமா, ஸோ அதாவது என்னன்னா, புதுசா வந்து ஒரு இதை ஆரம்பிப்போம், ஒரு எப்படி சொல், இது இது என்ன
0: சொல்லி
1: பழக்க வழக்கம், ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்து ரூமுக்கு பெட்டுக்கு போயிடுறது, சீக்கிரமாகவே தூங்குறது அப்படின்னு இருந்துச்சு. நேற்றுக்கு சரியா உங்களுக்கு நேற்று சூப்பராக இருந்துச்சு நைட்டு, எனக்கு நேற்று நைட்டு சூப்பரே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஹலுசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹலுசினேஷனுக்கு தமிழில் என்னதுன்னு, பிரம்மயமான பிராந்தி,
0: பிராந்தி விஸ்கி அந்த மாதிரி வேற பிராந்தி.
1: ஆமா, அதுக்கு வேற அர்த்தம் இருக்கோ?
0: இல்ல இல்ல, மன பிராந்தி
1: இது, அது வந்து ஒரு தமிழ் வார்த்தையா?
0: ஆமா.
1: ஓகே சரி, அப்ப அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. லைக் நான் திடீர்னு வந்து லைட் ஃபுல்லா ஆஃப் ஆயிருந்துச்சு. ஐ மீன் விளக்குகள் எதுவும் தட்டவில்லை, இருட்டாக இருந்தது. ஸோ இருட்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது சடனா நம்ம இப்படி திரும்புவோம்ல, இப்படி திரும்பும் போது அங்க இங்க ஏதோ ஒரு உருவங்கள் தெரியற மாதிரி, ஒரு எனக்கே ஒரு மனபிராந்தி தான். அது கண்டிப்பா எதுவும் இல்லை, அந்த வீட்டுல எதுவும் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். எனக்கே அப்படி ஆகுது சம்டைம்ஸ் வந்து, சில நேரங்களில் அப்படி ஆகிக்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம்தான். அதனால வந்து என்னால் தூங்கவே முடியல ஆக்சுவலி. காலையில் ஒரு 5:30 அளவில் நான் வந்து கழிவறைக்கு செல்வதற்காக எழும்பின நான் வந்து தூங்கியவுடன் ஒரேடியாக தூங்கிவிட்டேன்.
0: ஓ,
1: எழுந்து பார்க்கும் பொழுது 8:00.
0: ஓ மை காட்,
1: வேலைக்கு மணியாகிவிட்டது. ஓ மை கடவுளே,
0: ஓ மை கடவுளே,
1: ஓ மை
0: கூட இல்ல,
1: ஐயோ
0: கடவுளே.
1: ஆமா, ஐயோவை ஏன் அழைக்கிறாய் நீ, ஐயோ தெரியும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அப்படி இப்படின்னு தூங்கி இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு நாளே வந்து ஒரு மாதிரி ரொம்ப தளர்ந்து போய்விட்டேன் நான். சரி, நம்மளுடைய சரித்திரம் இருக்கட்டும், இன்றைய தலைப்புக்கு போகலாமா?
0: போகலாமே,
1: கூறுங்கள்.
0: இந்த இப்ப தலைப்பு நான் தமிழ் எப்படி சொல்றது,
1: இப்ப எனக்கு நான் 23 புலிகேசி மாதிரி
0: கேசியாவது. எனிவே,
1: எனிவே
0: அதாவது பெண்களை

0: இன்னொரு பெண் ரொம்ப கஷ்டமா நான் தமிழ் இதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன்.
1: அதாவது நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க. அதாவது இருக்க பாத்துக்கிறேன். அதாவது பெண்களை பெண்கள் ஆதரவு கொடுப்பது